முருகனே மத்தா, முருகனே மத்தா, உஸ்தத் மன் மே கர்மங்கார், கர்மன் மேரே சத் வியவஹார், நிர்மல் ரஸ்